0: பூடி, நான் வரேன். கோ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர, நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர
2: சொல்லான்றதேன். My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டு கூடாம்.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுகுணா சக்தி வேலு பாட்டப்பாடு துள்ளி வந்து ஆட்டம் பாடு ரொம்ப ஹாட்டா அட்ரா பீட்டு எல்லாம் சேர்த்து உட்ராஜு.